பீரன் ஹோய் வீதாயே தோணாத்து ஹமீரி ஹடி தமீனிப்க கிருபாப் இக்கத்தியே தரு உஹாஷி தக் இவக்கி இஸ்ராயிலே ஓதை இத்கித்த இந்தி ஹம்ரானாய்தி தாமானஹன் பாத்தமான திக்குயர்னி மீனிக இவக்கி ஃபித்ர ஹடி தமான இது மலிய மூச கஸ்ஸே இஸ்ராயிலி சுர்க்கின வலிக்கியாய்த் காலோப் திஃபினாத் இண்டிவாயக்ன தாய் ரேவ் வாசான அரே ஹசம்தீத் அருகின் ஹரித்ன ஹிந்தி லீத் யக்சானாத் உத்தஷீப் ஏஃபேப் உபோயிப் அமிஸ்ன இடேஃபாய் ஹிந்தி கீவ மல்லே இதரகி கீவ அரே ஷலிக் போய் சஃபான ஃபஜி ரோகீக் அரே காலஹன் உகவ்யோக்ன டேஃப பஹ சமான ஒங்கொன இமசிரி ஹாஷ் இன்டே தாய் கீகினியோ பேனோபோய் இடேஃபாய் ஹிந்தி கீவ இதரகி கீவ ஏஃபேப் ரேதீத் பேனுடேஃப ஹசமிந்தி உகுட்சன அரே இகவாயக்ன ஷூம்சீத் இஷூட்ட ஹோக்ன கீது பராக்குவ எராக்குவ அரே ஏ நிபலி தீமாப் சினாகிர்நாத் ஹாய் ஷகாமான் வாஷ் ஒங்கொன வாதியாயாய்த் இயா ஹோக்ன இந்தியேப் ஷூம்தேனோப் ஓன் உயித் தீமாப் ஈதான எராக்ன பரேக்ன ராத்தேனோப் உன் உயித் நான்தோக்ன இக்காத்து இயத்னேக் பரே சோயான தூன் தூண ஒங்கொனாய் வசந்தி பீதித் கராமாத பரு இமசிரி இட்ஹோப் மசிரேப் ஈஃபீன் இஸ்ராயிலாய் கவ ஹசமியாய்த் இகவாயேன் இஷிடன் தீன எது மலிய ஊதை நாத்தி கூரமியானித் அஸ்ஜிதியான் அஃலாய் இஸ்ராயிலிதை ஒங்கொன மூசாவ ஹாரூனி கேபிவ சோயானே தோன இதீன் பேமுஹவாதி தரபே ஒங்கொன கஸ்ஸேயர் இசூர்கின மசிரே புஹாஷிப் இதார் ஃபர்ஓனீப் ஓர் உசூர்கின ததாயேதீப் ஈஃபீனாய் வப்சீப் ஈஃபீப் அபூகே ஓர் உசூர்கின ஓகீக் இதார் மசி ஒரேவி ஃபிராய் சுர்கினஹன் கஸ்ஸா இதோதார்ன ஃபர்ஓன்வ கஸ்ஸா இதாப்தாயாஹுவ கஸ்ஸு மசிரே ஊதைவ வவாதீப் இபர்ன கஸ்தோ மசிரே வாஷிப் அரே அக்ர ஆட்டி இத்மஸ்ஸாவ் கவு காலஹன் ஹோய் அயாப் வீகாயப் தாயாப் கீக் ஃபர்ஓன் மூசாவ ஹாரோனி தாய்வ வவாதீப் தீகத்தியாய்த் ஃபிரான உதயு இஷினாத் இஸ்ராயிலி ஏரவ் கேபோக்ன ஹாய் கீகான திஃப்ன தோன துத்தரி உனேத் ஈத்தேன ஒங்கொன அபித்ன தோன துத்தி தினேத் ஈத்தேன அனோதேக்குவ தியாத்தேக்குவ ஏஷேக்குவ யக்ஸானாத் கீகான திஃப்ன லாக்கீன் கிக்தேனோப் தர்ணஹேப் இது இமசிரி ஓதை உல்ல வாஷி கீகீனே தோன ஹோய் ஹரிவுன பரா பராக் பித்கீகைனேக் ஹெனின் கஸ்ஸான் ஈனியத் இதீன் அஃலாய் ஊதை அஜீனுன ஹமீரோய் பாஷாவ் யக்ஸியான் ஹெர்காயஹன கீ இஃபியக்ன அஜீன் ஹோய் ஹிட்டுக்னே தேதஹன் ஹலகாயப் இகாசிஸ்ன இஸ்ராயிலி மூச சோயனே தோன இதீன குத கட்டி அஷ்தேதீபுவ திம்மராய்வ ஹலகாபுவ இமசிரியே ஹரிவுன ஒங்கொன இமசிரி ஓதை ஹமோய்சேன் இக்வாஸ் பரா ஹோய் ஹரிவுனே தோன ஹீன அஃலாய் இஸ்ராயிலி இமசிரி இசாலிப்ன இஸ்ராயிலி ரம்சீசே சுக்கோத் ஓகீக் ரகதாயே ஈபாபியான் அசகுர் ஷி அல்ஃபாப் ஈக்தீந்த ஈஃபீன் தாமத்துவ இனிசிரிக்காவ ஹோய் ஹசப் கீகேன் குதை வரேஹன் கேப் கீகியான குதாத் யாத்துவ அனோத்துவ ஷாபன் கேபோன ஹாய் கீகியான்
وجين برا مصري ها ايانه فطره هديه اري كيك ايدين برا مصري اسكوينيت وجين همراف كيك اغاروي هنا داي مريض هاي اسومرني دمان اري مراف كيك بينوب اسرائيلي مصري اكويرني ادامن فادكشيو مي تامونو هولا ايكتين بين إفادك شوى إم هي تامونوى هولى أجياميانو كستا أنكونا أدهاي تيغابيلا مصري إفرانا وأنكونا بين هوات باري مصري إفريت تونا إقوات أم هوات أري كسا إسرائيلي أنكونا هموستيب إيغوتنت توناتي هاروك إيني أوتاس هن بيت تونا ساكي اندي انقنا موسى و هاروني دايو امبارا ويدي حق اكاتين ودهي اغربا هوي تامي كيدين باراك دلب احاب تكاتين اكشيا كشبتت هاري هوي تاميني تونا ادغيرين لكن شالك دوري ويباب كيناو وكراي كيناو هوي تامي كيدين إباكي قال غوي تويتب تماميني وغوي براب أري توشا بامهلان ميتات غاتن باكتان كسا إسرائيلي إباكي اون ويد إيديني توناتي غربتك غيبوكنا قريب ونقناي ويد إيتيب هريويك برو إباكي وديو إيفين إراباب كونشيبت توناتي مليا بارو وهاشيب فراي اوتاكي تشاببني تونات كواشاب باكاي تك هوي كتاميا اونوهاك اوكنا وهاشي دهيوا اقربا اقيبوكنا اكويروا كسيكنا متياييني ايدي افلاي كسا اسرائيلي وانقنا موساوا هاروني قيبيوا سوياني تونا كستو ايدين بين اومبي اوكنا وانقنا اسرائيلي مصري وهاشي وديشي اسفارا اني ندايوني داينا نسري اوكنا وكوبيت توناتيب امباليب تمفرتيب ندي تونا تنسري ويتوكنا داينا شالله هوي تميرنا تهارونينا كشالله هوي تميرنا اتونا امباتو امباليب هوي ندييتو اري سؤالوا رات تيوا نادي باريتا كهيك واسابيب ايدني نايب امبريو امبالي بمسيو داينهون